0: சக்கடாங்க தசரத் உலக நாட்டில் காணாந்து உலகில் விளையாடிக்காத்தா உலகில் காணாந்து உலக நாட்டில் விளையாடிக்காத்தா பிராயச்சி தோசு தேங்கடிச்சு நீ தேச்சி குழி ஸ்லிப்பிங் டேப்லெட் அங்க போகலாகி
1: கொஞ்சம் காம கஷ்டாஞ்சே புராசான் ஜாத்தா பூன் புராசான் ஜாத்தா முனானு உப்சா சுக்னானு உபனாசே ரவுல அர்த்தஜே பாட்டு வர்த்தாயரே
2: ஆ தேவை
1: பாட்டு வர்த்தாயரே
2: தேவை சர்க்கே
1: ஆதா तुझे लगे एक लान शर्त
2: आ कोसी लाबाजी
1: तू आता जाकर उठाई दे
2: बस्ता मागे
1: बस्ता मा
2: उठे दावा तानो गाला
1: पड़ा पड़ा
2: ओपलो
1: जाडा भूत उठे उठे उठे
2: उठे दा
1: उठे उठे गंडी
2: पड़ा पड़ा
1: மொபைல் கண்டி ஓடு டெனிஸ் டெனிஸ் மெல்லோ டெனிஸ் நீரே பாபா ஆ உலைதா டெனிஸ் ரே மெல்லோ துஸ்ரத்து தூ ஓட்ரே கட்டி ஓட்ரே பாத்ரே பலக யாவ சங்க தூ ஓட்ரே கண்டி ஆ சட்ட
2: வந்தலங்க ஆ வந்தல ஏ நினைச்சமா
1: ஆ தபளே தாமாச பலரே
2: தோ பவுடோ கை ஊசு நிஸ் கண்டி ஓடிசலார்
1: ஓடுந்திரே அல்மாக்கு மீசா தின் சபத்லாக்கு அவங்க எனக்கு கட்டி பெட்டவியா மெல்ல துஜ பாபாச உடாஸ்கர் அம்சரான் போய் போய் சொல்லே
3: தும்கா காணை கண திஸ்தா
1: இதே
3: காண்ட ஐக்கோனே தும்கா காண்ட ஐக்கலி
1: ஆஹா ஜாய் ஜாய்
2: காம
1: பித்தர

0: டெஸ்ட்
1: டெஸ்ட்
0: டெஸ்ட்
1: மர்த்தார் யாபல நம்ம
0: டெஸ்ட்
2: அண்ணன்
0: டெஸ்ட்
1: யாரி நாகா வர்மேர் கொண்டு சாஸ்திரி
2: அந்த
1: ஆர்ன மகேத்தே கங்கா சாஸ்திரி
2: அந்த தைத்து வர ஏய்
1: ஏனே
2: பாதே
1: பாதே ஈர் மார பண்ணாக ஆன் மண்டேச்சா
2: அஞ்சது
1: மாதா ஊருக்குல போது நம்ம இப்போடு பூஜை மல்த்துன்னா நம்ம போ சாஸ்திரல் கங்கா சாஸ்திரல் வாரி விஷயம் ஜனபுர கண்டாட்ட வைத்தியரப்பா நம்ம வத்து மல்த்து வத்துந்தா நம்ம மத்தியே சேர்ந்த மத்தியே சேர்ந்த குல்க பூர்ணி
2: ஈர்
1: பண்பறைக்கினே யானு பூர்ணி புராடு பச்சை பச்சை பச்சை பச்சை தோஜரைக்கு மண்டைக்கு வாரி வல்ல வளர்த்தின வத்தி வந்தாக ஏதாவது ఈ తుళునాడు ఉన్నది బేర బంగనో దుమ్ము దాలెత్తి బేర ఎనర్జీ శురువాలి ఇదే గొత్తుందా పన్నగ పెత్తై పెత్త వదాసిన
0: టెస్ట్
1: పెత్త గంటు పచ్చమజిడు కట్టు ఉర్ల గంటు పొడికేనా పొడికేనాది వేరు పొరికింది పురా జనగల కొరిని ఊపేనే పురా జనపుర కప్ కప్ ఒక్క ఈరు పన్నంబ దేవిరిచ్చే దేవిరిచ్చే
2: ఈరు పన్న
1: மந்திரமான கல்யாணம் பிரம்ம சமர்ப்பய கடை கொஞ்சம் பிரம்மதேவர் சமர்ப்பண
0: டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்

ஓடுபோய் அண்ணா நீங்க மிக்க கட்டத்தில் எத்தொந்தா ஓடுபோய் அண்ணா அந்த முட்டாளன் அந்த எத்தனை செய்து

ஆசை உண்டு பண்ணது கனத கடத்தை தெரிப்பாது கூறியர் நமக்கு சாரா மாநில படுதல் சத்யா பத்தாஜி படுதல் பேரு சாரா முப்பன்னு படுதல் பேரு கலட்டு கம்பேரு படுதல் பேரு இனிக்கெல்லாம் பங்காளிதான் ஜெயினரு இனி கணந்து கட்டுது குடி குண்டாரமல் பிரஞ்சித்தான் குடி குண்டார கட்டுது பூஜைமல் பிரஞ்சித்தான் இத்தியாசம் தெரியும் இல்ல நம்ம அவ மாத்திராத்து சிறுலாளுதா ஆ மண்ணுடு கோட்டி தென்னாயரு கணந்த கட்டுதா ரெண்டு தெய்வஸ்தான ஒட்டுகாது பூஜை புரஸ்கார மங்களப்படுத்துல.

மாத்திரல வன் பேரு கோரிக்கை தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை அழைப்புன்னு வந்தது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏனோந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்

ಮಾತನಾಡು. ದೇ ಗೀತ ಪೊಯಳ್ಡ ಅಲ್ಲ ನೆಂಪುನು ಇರೆ ಮಟ್ಟೆಳ್ಳು ಒರಿತು ಪೋತಲ್. ಈ ಬಾಲದ ಮೋನೆ ತೂದಾಂಡಲ ದುಃಖ ಮರಪೊಡು ಇರು. ಪಣದು ಬಾಲಿನ ಶೀನನ ಕೈಕು ಕೊರಿಯೇ. ಬಾಲಿನ ತರ್ಕದ ಪತದು ಶೀನೆ ದುಃಖಿ ದುಃಖಿದು ಬುಲಿತೆ. ಜೂವನಡು ಇನಿಮುಟ್ಟ ನಡತಿನ ಪೂರ ಕನನ ನಿಜನ ಉಂಜಿಲ ತೆರೆಯೊಂದಿಜ್ಜಿ. ಆಯನ ಕನ್ನಡ ಜೂವ ಕಲೆಯಿಜ್ಜಿ. ಓಡೆನಾತು ಒಂದುಲ್ಲೆ ಗೀತನ ಪಲೆಯೇ ಮೆಲ್ಲ ಪುಗ್ಗೆಲ್ಗೆ ಕೈ ಪಾಡ್ದ ಲಕ್ಕಾಯೆ. ಶೀನೆ ಜೂವಪ್ಪ ಪುಣತ್ತಲೆಕ ಪೊಯ್ಯಡು ಒಂಜುಂಜೆ ಕಾರ್ ಒಯ್ತೊಂದು ಬಾಲಿನ ಪುಗೆಲ್ಡ್ ಪಾಡೊಂದು ಇಲ್ಲದಂಚಿ ನಡತೆ. ಇತ್ತೆ ಆಯಗ ಮುತ್ತುನ್ ಬುಂಡ ಬೇತೆ ಆಸೆನೇ ಇಜ್ಜಿ. ಅಪ್ಪೆದಾಂತಿ ಬಾಲಿನ ಎಂಚ ತಾಂಕುನಿ ಐಕ್ ಮಿರೆ ಪೇರು ಓಂಡು. ಶೀನನ ತರಿಟ್ ಸಾರ ಬಗೆತ ಚೋದ್ಯಲು ಉದಿಪರೆ ಸುರುವಾಂಡು. ನನ ಎಂಚ ನನ ಎನ್ನ ಬದುಕು ಎಂಚ ಪನ್ಪಿನನೆ ಶೀನಗ ಮಲ್ಲ ಒಂಜಿ ಪ್ರಶ್ನೆ ಆಂಡು. ಗೀತನ ಸುದ್ದದ ಕೆಲಸ ಆಯಿನಿಟ್ಟ ಅಲೆನ ಅಪ್ಪೆಮ್ಮೆ ಪಲೆಯೇ ಇತ್ತದ ಬೊಕ್ಕಾಕುಲು ಅಕಲ್ನ ಇಲ್ಲಡೆಗು ಪಿದಡಿಯರು. ಬಾಲಿನಿಯಾನ್ ತಾಂಕುವೆ ಆವಂದ ಗೀತನ ಅಪ್ಪೆ ಪನ್ನಗ ಬೊರ್ಚಿ ಮಾಮಿ ಮುತ್ತುನ್ ಬುಂಡ ಎಂಕ್ ಜೂವನನೇ ಇಜ್ಜಿ ಏತ್ ಬಂಗಾಂಡಲ ಬಾಲಿನ ಯಾನೆ ತಾಂಕುವೆ ಪಂಡೆ ಶೀನೆ ಅಂಚ ಬಾಲಿನ ಬುಡುದು ಅಕುಲು ಪೋಯೇರು. ಶೀನಗಿತ್ತೆ ಬಾಲಿನ ತಾಂಕುನನೇ ಒಂಜಿ ಸವಾಲಾಣ್ ಬೆನಿಯರೆ ಪೋಯರಲ ಆಪುಜಿ ಬಾಲಿನ ತೂಪು ನಕುಲಿಜ್ಜಿ. ರಾಜಕೂರಿನ ನುಪ್ಪು ಕರಿಯಜ್ಜರನ ಇಲ್ಲು ಈತೆ ಆಂಡ್ ಆಯನ ಬದುಕು ಇಂಚ ಉಪ್ಪುನಗ ಒಂಜಿ ದಿನ. ಅಲ್ಪ ಬೊಂಬಾಯ್ಡು ಬರ್ಸೋಗು ವಸಂತಿನ ಗುರ್ಚಿಲು ಬೊಕ್ಕ ವಸಂತಿ ಮುರ್ಕ್ವೇರು. ಸರ್ಕಾರದ ಬೋಟುದ ಕುಲು ಬತ್ತದು ವಸಂತಿನ ಬಚಾವ್ ಮಲ್ಪೇರು. ಆ ತಾನಗ ವಸಂತಿಗೆ ಕಣ್ಣು ಕತ್ತಲೆ ಪೋದು ಮತಿ ಕೆಟ್ಟಿಂಡು. ವಸಂತಿ ಕಣ್ಣು ಬುಲಾನಗ ಓಲಾ ಒಂಜಿ ಛತ್ರೊಡುಲ್ಲಲ್ ಸುತ್ತಲ ಒಂಜಾತ್ ಜನಾಜೆ ತೋಂದಿರು. ಕುಲೊಂದು ನರಕೊಂದುಲ್ಲೆರು ಬುಲಿತೊಂದುಲ್ಲೆರು ಪೂರ ಬೊಲ್ಲದ ಬಾಯಿಗೆ ಬೋರ್ದು ಇಲ್ಲು ಬದುಕು ಕಲೆಯೊಂದಿನ ಕುಲು. ಕೇನುನ ಗತಿ ಇಜ್ಜಿ ಏರಾಕೊರ್ನ್ಯ ರೊಟ್ಟಿ ಏರಾಕೊರ್ನ್ಯ ಕುಂಟು ವಾ ಜಾತಿಲ ಇಜ್ಜಿ ವಾ ಬೇದಲ ಇಜ್ಜಿ ಮೂಲು ಮಾತೆರ್ಲ ಒಂಜೆ. ವಸಂತಿಗು ಮೈ ಪೂರ ಕಿರ್ಮರೆ ಸುರು ಆತುಂಡು. ಕುರ್ತೆಲ್ ಗಟರದ ನೀರಡು ಮುರ್ಕಿನ ವಸಂತಿಗು ಅವೆ ನೆಂತು ನೆಂತು ವಾಂಕದೆ ಬರುಂದುಂಡು. ಈತು ಮಾತ ಆದ್ಲ ಎನನ ದೇವಿರ ದಾಯ ಬದುಕಾದಿರಪ್ಪ. ವಸಂತಿ ಇತ್ತೆ ಎತೆದೆತ್ತೊಂದುಲ್ಲೊಲು ಒಂಜೊಂಜಿ ಬ್ರೆಡ್ಡದ ತುಂಡುಗಾದು ಆಪುನ ಗಲಾಟೆ. ಪರ್ಪುನ ನೀರ್ಗಾದು ಒಯ್ತಾ ಪತ್ತ ತುತ್ತುನ ಕುಂಟುಗಾದು ಗಲಾಟೆ. ಒಬ್ಬ ಈ ಜೀವನದ ಒಂಜಿ ಚಿತ್ರ ಮೋನೆನೆ. ವಸಂತಿ ದಿಕ್ಕೆ ತೋಜಂದಿಲೆಕ ಆತಲ್ ಆನಂದನ ಪತ್ತೆನೆ ಇಜ್ಜಿ. ಆಂಡ ಆನಂದೆ ಬಿತ್ತಿನ ಬಿತ್ತು ಅಲ್ಲ ಬಂಜಿರು ಕೊಡಿತೊಂದುಂಡು ಪನ್ಪುನ ಸಂಗತಿಲ ಇತ್ತೆ ವಸಂತಿಗೆ ಅಲ್ಪ ಗೊತ್ತಾಪುಣ್. ಛತ್ರಗು ಏರೇರೋ ಸಂಘ ಕೂಟದ ಕುಲು ತೆನಸು ಪತ್ತೊಂದು ಬತ್ತದು ಪಟ್ಟೊಂದುಲ್ಲೆರು. ಅಪಗ ಒಂಜಿ ದಿನ ವಸಂತಿಗೆ ಕರಿಯಜ್ಜರಣ ಮಗೆ ಉದಯಣ್ಣೆ ಅವಲು ತೂಯ್ಯರೆ ತಿಕ್ಕಿಯರು. ಅಣ್ಣ ವಸಂತಿ ಒಂಜೆ ಉಸುಲುಡು ಬೊಬ್ಬೆ ಪಾಡಿಯಲ್. ಉದಯಣ್ಣಗ ವಸಂತಿನ್ ತೋದು ಬಂಜಿ ಪೊತ್ತುಣ್ ಪಾರಂದು ಕೈತಡೆ ಬತ್ತಿರು. ವಸಂತಿನ ಕಣ್ಣನೀರು ಒರೆಸದು ಸಮಾಧಾನ ಮಲ್ತಿರು. ವಸಂತಿ ತಾನು ಅಡೆಮುಟ್ಟ ಎತ್ತಿನ ಪೂರ ಕತೆನ್ಲ ಪಂಡೊಲು. ಉದಯಣ್ಣೆ ಬಾರಿ ಬೇಜಾರ್ ಮಲ್ತೊಂಡಿರು. ವಸಂತಿ ಈನನ ಬುಲ್ಪುಚ್ಚಿ ನಿಕ್ ಯಾನುಲ್ಲೆ ಬಲ ನಮ ಇತ್ತ ಇಲ್ಲಡೆ ಪೋಯ್ ಪಂಡೆರು. ವಸಂತಿಗು ಕತ್ತಲೆ ಕೋಣಿಡು ಒಂಜಿ ಮೆನ್ಪುರಿದ ಬೊಲ್ಪು ಮೆನ್ಕಿಲೆ ಕಾಂಡು. ವಸಂತಿ ಉದಯಣ್ಣನ ಬೆರಿಯೇ ದಾದರ್ದ ಅರ್ನ ಇಲ್ಲಡೆ ಬತ್ತಲ್. ಅರ್ನ ಬೊಡೆದಿ ಜೋಕುಲು ವಸಂತಿನ ಕತೆ ತೆರೆದು ಬೇಜಾರ್ ಮಲ್ತೊಂಡೆರು. ಮೂಲೆ ಉಪ್ಪುಲ ದಾದಾಂಡಲ ಒಂಜಿ ಸಾದಿ ದೇವೇರ್ ತೋಜಾವೇರು. ಉದಯಣ್ಣನ ಬೊಡೆದಿನ ಪಾತ್ರ ಕೇಂದು ವಸಂತಿ ಪನಿ ಸಮಾಧಾನ ಮಲ್ತೊಂಡರು. ಇತ್ತೆ ವಸಂತಿ ಉದಯಣ್ಣನ ಇಲ್ಲಡೆ ಇತ್ತದು ಅರೆನ ಆರೈಕೆಡು ಒಂಜಿ ಪೊಣ್ಣು ಬಾಲೆಗು ಅಪ್ಪೆ ಆಯಲ್. ಅರ್ನ ಇಲ್ಲದ ಬೇಲೆ ಮಲ್ತೊಂದು ಕುಡ ಒಂಜಿ ಬೇತೆನಾಲಿಲ್ಲದ ಬೇಲೆ ಮಲ್ಪರೆ ಸುರುಮಂತಲು. ವಸಂತಿ ಬೆನಂದೆ ಕುಲ್ಲು ತಿನ್ಪಿನ ಸ್ವಭಾವದಾಲತ್. ಉದಯಣ್ಣೆಲ ಅಲೆನ ಬೆಂದು ತಿನ್ಪುನ ಆಸೆಗು ಉಮೇದು ಕೊರಿಯರು. ಒರ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಪೋಯಿನಪ್ಪಗ ಅವಲು ಆನಂದನು ಆಯನ ದುಂಬುದ ಹಿಂದಿ ಪಾತೇರ್ನ ಬೊಡೆದಿ ಜೋಕುಲ್ನೊಟ್ಟುಗು
தூயலு வசந்தி. கோப தடையர தீரந்த பேண்டடே சரி நெறியல். தன்ன ஜீவனனு திக்காபால் மல்தின ஆனந்தகு சாப்பதியல். ஆண்டா ஆய உஞ்சில கேனந்திலக சீத போய். வசந்தி பேஜார்டே இல்லடே பத்தல். உதயண்ணட ஆனந்தி திக்கின சங்கத்தின் பண்டல். வசந்தி ஈ ஆயனு மதத்துது புடு. மூலு கெலவு ஊரு புடுது பத்தினக்லெனா கத்தேனே இஞ்ச பண்டு பண்டிரு. வசந்தி அலன ஹணே பரனு என்யுந்து புலித்தல். அப்பக உதயண்ணே ஊருத ராஜன காக்கஜி பத்தித்தன் வசந்தி பண்டிர். ஊருத புதர்க்கேன்னக வசந்தின மோனிடொஞ்சி சந்தசுத கிரே மூடுண்டு. ஊருடு மாத்தா எஞ்ச உள்ளேர்கே அண்ணா வசந்தி கேன்னக உதயண்ணே ஷீனன கத்தினு புட்பாது புட்பாது பண்டிரு. அவன் கேண்டின வசந்தி கர்லு கடினங்கே புல்தல். ஷீனன பதுக்கலா இஞ்சாண்டா தேவிர தாய இஞ்ச கோப்பாவிரு. வசந்தி எத்தெத்தல். ஆனி ராத்திரி இடி வசந்தி நித்ரை மல்த்துச்சல். கண்ணுகு நித்ரை பூருஜி. ஷீனகு தாதாண்டலா சாய ஆவோடு. ஆய எங்காது ஜெயிலுக்கு போயினாய் இஞ்ச பூரை என்வலு வசந்தி. பொல்பானக ஒஞ்சி நிர்தாரகு பத்தல். மனசு கட்டி மல்தொந்து உதயண்ணட பாத்தெரியரே தயாராயல். பொல்புகு பேகலக்கின வசந்தி இல்லத ஒருவரத பேலை ஆது காணெதா நடப்புகு போத்தின உதயண்ணே பர்ப்புனெனே காத்தொந்தித்தல். உதயண்ணே பத்திலக்கனே வசந்தி அல்ல மனஸ்த சங்கல்புனு உதயண்ணட பண்டல். அவின் கேண்டின உதயண்ணக்ல வசந்தி பண்புனா சமாந்து தோஜிண்டு. ஆனியே பையத ரயில்டு அலின ஊருகு கடப்புட்னா அட்டணை மந்தேரு உதயண்ணே. மதுமே அது பொம்பாய்க்கு பத்தின வசந்தி 4 வருஷர்து பொக்க ஊருகு பிதாடொந்துள்ளலு. ஆண்ட வசந்தின கண்ணு மோனே மனசுடு வா ஒஞ்சி சந்தோசலா இச்சி. ஜூவனதா கைப்பேன் மாத பர்து ஆலித்த ஒஞ்சி கல்லுதலக்க ஆத்தலு. மத்தியான தொம்பு நெத்திகேருன பொறுத்துகு வசந்தி குட்லடு ரயில் செப்போலு. இத்தே வசந்தி தும்புதலக தால தெரியந்தின குய்யங்கேல் மனசு தாலத்து. கல்லுதலக கட்டி பாதரசத்தலக சுர்க்காத்தல். குட்லடு ஜத்தினாலு அவுளே மஞ்சசரகு பர்ப்புனா ரயிலு உண்டா அந்து கேந்து தெரியொந்து மஞ்சசரகு பர்ப்பி ரயில்கு காத்துது குல்து ரயில்கு மித்தறியல். மத்தியான பிஜர்னக பஞ்சி படவுடு சுறுச்சுறு பனியரே சுருவாண்டு. ரயில்டு மாறுனா பன்சு தெத்தொந்து திந்தலு. பையானக மஞ்சசரடு ரயில் ஜப்புனக ஒர மெய் இரும்மெனாடு. அல்பொழுது சால் உந்துதின ரிச்சத கைத்தடை பத்தலு. ஓ ஊருலா பதலாத்துண்டு. முல்பலா ரிச்சத பென்பாட்டா சுரு ஆத்துண்டு. மனசுடே என்யுண்டல். சால்டு ஏராண்ட குர்த்தத மோனே உண்டாந்து தூனக ராமாடிதா சேகரன்னன மோனே தோஜினு. சீத போது ஐட்டு குல்யல். சேகரன்னக்லா ஒரக்கு வசந்தின குர்த்த திக்குஜி. வசந்தியே குர்த்த பண்டல். சேகரண்ணகு ஒர்சா வந்தினா பொடி பாலின் பத்தொந்து வசந்தி ஒர்த்திய பர்ப்புன தூது ஆச்சிராண்டு. ரிக்ஷ பிதர்து கனி சீர்த்ததன்சி பண்ணக சேகரண்ணே தானே வசந்தி ஒர்த்திய பரொந்துல்ல நின்ன கண்டனி பயதிஜரா கேண்டிரு. வசந்தி ஆனந்தனா கத்தின் பண்டல். சேகரண்ணே சேச்சே நிக்கு ஈத்து மாத்த பங்க கொரியனா ஆ பொம்பாய்தாயே ஒன் கைப்பிடை பண்டேரு. பாத்திரொந்து ஊரு எத்தினி கொத்தாயிஜி. வசந்தி ஒல்ப ஜப்புவா சேகரன்னே பண்ணக வசந்திக்கு ஒரானே அக்கல் பத்தில காண்டு. இத்த ஒல்ப ஜப்புனு ஒன்று ஆலோசனை பூரியலு வசந்தி.

0: வேறு பொறித்தது புறா ஜனங்களா குறணி ஊப்பேன புறா ஜன புறா காப் காப் பக்கா ஈர் பண்ணாம தேவரிச்சர் தேவரிச்சர்
1: ஈர் பண்ண
0: மந்திரவான கல்யாணம் பிரம்ம சமர்ப்பயே கொஞ்சம் பிரம்மதேவர்
1: சமர்ப்பணி
0: பாரி மல்ல விஸ்மேன் தேவர் குண்டத பாக்கில் பூஜை பார்த்து குரோந்த பாரி.

0: இன்னைக்குல நாகபிரம்மேரேன்னு நினைப்புனா தாதா நெஞ்சாரு, இன்னைக்குல தாதா நெஞ்சாரு ஜாதியில பிராணியர் எங்களு ஏ பல பூஜை மாப்பினாக்களு இனி இன்னைக்குல பரக சந்தாரத்தை இடை பார்த்துட்டாரா சாத்திய ஜப்பா தயந்தியம் பண்ணா யான் ஈத்து நாட்டாக்கு நாகபிரம்மேரே பூஜை மாத்து பாக்கில் பாடு பத்தி நாத்துறா கண்டித்த வாத்தா ஆபிஸ் பாக்கில் தெப்பர் ஆபுலேஜி
1: ீத்து குங்குமார்ச்சனை கீத்து பஞ்சகச்சய கீத்து அவ்வளவு ஒண்ணு பேரத அங்கடி பஞ்ச பேரத அங்கடின்னு பத்து முக்கள் பதிக்கினக்கள் சமந்த போச்சாத்து மங்கே மல்த்துது மோசம் மல்த்துது தரன நம்ம ஹிரியக்கள் தரன ஹால் மல்த்துது பதிக்கினக்கள் முக்கள் நம்ம தூப்பன தாத்த பத்தி பெரணன்னு கைட்டு பத்துது ஒஞ்சி சூறு பரிட்டு உண்டாக நாகபெம்பேர்ந்த சாநித்தியோகம்
2: சடமாக்குந்தே பலா.

0: கட்டது குண்டிக்கு பாடுதா
1: சத்தியப்பா
0: வினு குண்டிக்கு பாடுது கட்டு கைட்டுல நீர்னு அலங்காது அலஞ்சாதானக்கா எஞ்ச
1: மீன்
0: தாத்து காத்துறத மீனு கொஞ்சடுது கொஞ்சம் பிகேனா கொஞ்சடுது கொஞ்சம் பிகேனா மீனு அலேரி குண்டிடு லாகி வந்துள்ளப்பா
1: சத்திய
0: தடே பூஜப்பா ஈ மீனு லாகினக்கா நாஜிது பத்துக்கனா
1: ஓடி ஒட்டியா
0: அஞ்சா ஆப்புண்டு அந்த ஈ தடைப்புவா நீனல்ல இங்க கடக்குற தைரிய எல்லாம் பார்க்குச்சி அத்தா அப்ப கண்ட மீனு பத்தோடு செஞ்ச பத்தலியா
1: யாரு நீ பாத்திரக்கணும் பல்லே பண்ணி தின உண்டு இல்ல அயனாத்து பேக்கான பத்தொந்து
0: பல்லத்து மக்கேரி உண்டு மக்கேரி
1: போய் நான் நல்லா பத்தொந்து பார்த்தேன் நீ தட்டு என்ன புள்ளு ஆண்டா நின்னு பாத்திரக்கணும் ஆண்டு யான் பறந்த மாதிரி போறவன் ஜப்பரனே பள்ளி
0: ஈ பறந்த யான் கவில்லி யான் ஈ மீனு கொல்லு
1: ஜப்பரவல்லி
0: தூப்புன சரியா வெக்கே பரட்டதும் பரிய போது நீர்ந்த பரிய நீர்ந்த பரிய.

அண்ணன் ஓடு போய் அண்ணா நீங்க மேய்க்க கட்டதில் எத்தோங்க அண்ணா.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையிலேருந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்து